0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜிமி ததிமி தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத திமித தக்கரி தம் தம் தக்கரி தம்
1: தர்க்கபோ தனச்சீர் விச்சக்கர தர்க்கபோ தனச்சீர் விச்சக்கர கலுகுத்து குத்து குத்து
2: சீட்கே தொடர் மன்மத்கா சப் சலகை சீதா கூட சிதிங்க சித்து கூட கெஜ பொத்காய்

0: தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்தரிகிரு தக்தஜ்ஜரி ததல தஜ்ஜனு ததலு தஜ்ஜிமி ததிமி தஜ்ஜனு தக்த தரித தனத தனுத திமித தக்கரிகிரு தம் தம் தக்கரிகிரு தம்
1: கேபோ தனச்சீர் பிச்சக்கர பழக்கேபோ தனச்சீர் பிச்சக்கர கலு கொத்து கொத்து கத்து கொத்துக்கார் கலு கொத்து கொத்து கத்து கொத்துக்கார் சீட் கே தொடர் மன்மத்கார் சீட் கே தொடர் மன்மத்கார் சப் சலகை சப் சலகை சிதா கொடு சிதிங்கி சிதுகுடு கெ

தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தக்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தக்தஜரி ததல தஜனு ததல தத்துமி ததுமி தஜனு தக்த தரித தனத தனுத தி